இல்லையில் அவற்றவிட்டவர் சப் சௌகியம் நாசனில் அவற்றாவுக்கு நம்ம பூமிக்கு வழியே பேணிக்கப்பட்டான் சிலலவியான அப்படின்னு மாணிக்கி வல்லமே அம்மா கிட்ட மியூனிட் சாங் நாட்டம்மா அழுத்தலு தும்மா சொல்லோ மிகிச்சி டு சாயக் சமின்